0: actor Trisha, the leader of opposition, has now been out on bail and remains openly defiant. After securing bail yesterday, Udayanidhi Stalin met with DMK chief MK Stalin, with visuals showing the two together after his release. Udayanidhi Stalin maintains that his remarks were not demeaning, calling his arrest a political diversion and branding the TVK government a circus driven by fake news and by reels. With the Tamil Nadu Assembly's budget session, the political showdown is only intensifying as the Trisha controversy, the Kaveri water issue, that is, of course, a major issue. But here we have both sides coming out and, you know, the DMK saying that it was just something that was blown out of proportion and that he didn't mean to say what was, you know, made out to be.
1: அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்தில் நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சுருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதில் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, நான் ரெட்டை அர்த்தத்தில் பேசிட்டேன், டபுள் மீனிங்கில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமாக டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக
2: இருக்கின்றேன்.
1: ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடாத மாதிரி நான் பாக்குறேன். நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது வந்து ஒரு சர்க்கஸ் கூடாத மாதிரி நான் பாக்குறேன். பயமுத்தனும் டைவர்ஷன்
2: தான்.
1: திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்க கைது செய்யணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா அனுப்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்கும்.
0: Now, Udayanidhi Stalin may have walked out on bail, but the political battle over his arrest for the alleged double-meaning remark is only getting fiercer. The DMK has dubbed the arrest as a political vendetta. The party chief, MK Stalin, has accused the Vijay government of trying to intimidate his son and the former deputy chief minister of the state, saying that arrogance paves the way for destruction. The TVK, however, is standing firm. It says that the issue is about respecting women and upholding the rule of law, not political revenge. Minister Adhav Arjuna has also thrown down, daring Udayanidhi to resign as the MLA and contest without the DMK banner, claiming even a common woman candidate would defeat the former deputy chief minister.
3: இது அரசியலோ பழிவாங்களோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழிவாங்கணும்? 60 வருஷம் வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்காலும் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. இங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு முதல் ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுக ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானி ஒருத்தர் நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பச்சரத்துக்கு. ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சியினாலதான்.
4: ஐ கண்டம் த ஸ்பீச் ஆஃப் உதயநிதி, ஸ்ட்ராங்லி கண்டம். அன்சிவிலைஸ்ட் ஸ்பீச், அன்சிவிலைஸ்ட் ஸ்பீச். ஐ கண்டம் ஹிஸ் ஸ்பீச். பட் தீஸ் ஸ்பீச்சஸ் வில் நாட் ஹேம்பர் எனி திங் டு த கவர்மெண்ட் ஹெடட் பை மிஸ்டர் ஜோசப் விஜய். ஹி வில் கேரி ஆன். ஜோசப் விஜய் வில் சக்சஸ்ஃபுல்லி ரன் த கவர்மெண்ட் for these 5 years. He will come back again after 5 years.
5: He agrees that it was an obscene remark and never heard of that too from a very senior leader. So definitely this government has a responsibility to ensure that no one can escape the rule of law by after committing such a despicable crime. So that's why the government has taken a very firm action on that.
6: Dramatic scenes unfolded after arresting Udayanidhi Stalin. Even court comes down, they said the arrest is not necessary. They have given him a bail also. So how TVK reacts to this? Do you think arrest is necessary?
7: Yes, it just reinstills confidence among the people of Tamil Nadu that irrespective of who the person is, if they do any wrong, they'll be

0: மெட்டர்னிட்டி அங்கிள் ஸ்கீம்
1: அனைத்து திட்டங்களும் எங்களுடைய தலைவர்
0: ஃபார் த நியூ பார்ன் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்
1: கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த செயல்படுத்திய திட்டங்களை தான் இன்றைக்கி பேரை மாற்றிருக்கிறாங்க. இல்லை இன்னொரு சிறப்பு இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னா
0: Government has only changed the names of schemes which has already been introduced by former Chief Minister M.K. Stalin and Kalaingar Karunanidhi.
1: பெருமையோட சொல்றாரு திராவிட கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: We thank
1: அண்ணல் அம்பேத்கர் தொழில்
0: முன்னோடிகள் for accepting the achievements of
1: அயோத்திதாசர் ஆதி திராவிடர்
0: திராவிடன் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்
1: ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றி வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அன்பு சோலைன்னு நாங்கள் கொண்ட திட்டத்துக்கு
0: For everything, they have pasted a sticker, Vetri Vetri, their party name, on already existing schemes.
1: உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்கள் தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 அறிவிச்சோம்.
0: அவர் லீடர் இன்ட்ரடியூஸ்ட் லாஸ்ட் இயர் உலகம் உங்கள் கையில் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் 20,000 லேப்டாப்.
1: கலைஞர் கனவு இல்ல திட்டம்
0: Now the name has been changed as Vetri Madikadani.
1: Vetri Veedu Thittam appadina pera maathi vechirukranga.
0: And scheme like Kalaingar Kanavu Illam as Vetri Kanavu Illam.
1: Mudalvar padaipagangal engalude aachila kondu vandhukitam adha iniki digital noolagam appadina pera maathi irukranga. Adukku pathina verum 10 crore rupaya da nidhi odukkid seiyapattirukku. Engalude aachila kondu varapatta nannilam thittam அதற்கு பேரை மாற்றி இன்னைக்கு மண்ணின் மகள் திட்டம் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறாங்க. தேர்தலுக்கு
0: முன்னாடி திட்டம் ஸ்கீம் நேம் ஹஸ் பீன் சேஞ்ச்ட்
1: சுகாதாரம் தொழில் வளர்ச்சி இப்படி பல்வேறு சமூக நலத்திட்டங்கள்னு இருந்துச்சு.
0: Just before 2026 election, our government tabled a budget giving importance to education, infrastructure and health.
1: கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்டு 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ அதை குறைச்சி முதன் முறையாக குறைச்சி 44,500 கோடி ரூபா தான் இந்த முறை ஒதுக்கியிருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி
0: எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் ஹஸ் பீன் ரிட்யூஸ்ட் பை டிவிகே கவர்மெண்ட்.
1: ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தி.
0: We have been continuously saying
1: நேற்று
0: water is not
1: ஆங்கில பத்திரிக்கையில ஒரு செய்தி
0: கவரி வாட்டர் has not yet reached
1: கடந்த 50 வருடங்கள்ல இல்லாத அளவுக்கு
0: even
1: இந்த ஜூலை மாசம்
0: for ஆடி
1: காவிரி நீர் வரத்து குறைவாயிருக்கு
0: ஃபேமஸ் தமிழ் ஃபெஸ்டிவல்
1: செய்தி வெளியிட்டு இருக்காங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு மக்கள் இல்ல தைரியம் இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இந்த 3 மாசமா யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் பாதிக்க.
0: This government unable to stop
1: முழு
0: மேகதாது project and farmers are in distress since this government since the formation of this government many farmers have affected in a huge way.
1: அதையும் மாத்திருக்கிறாங்க ஆனா அதையும் செயல்படுத்தல. முதல்ல 50,000 சொன்னாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் அது 75,000 ரூபாய் மாத்தினாங்க அதையும் முழுமையாக செயல்படுத்தல. தஞ்சாவூர்ல நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அதில் நாங்களாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம்
0: Day before yesterday in Tanjavur we staged a protest. We flagged many farmers related issue.
1: கைது செஞ்சாங்க கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சு
0: For which yesterday I was arrested for that.
1: குறிப்பா சட்டமன்றத்தில்
0: ஹோல் தமிழ்நாடு நோஸ்
1: எதிர்கட்சி தலைவர் முறையில் இந்த பட்ஜெட் பத்தி நாங்க எதுவும்
0: கேட்க மாட்டோம். டேக்கன் அவே ஃப்ரம் மை ரெசிடென்ஸ்
1: விவசாயியுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை
0: எஸ்பெஷலி ஃபார் டைவர்ஷன் டாக்டிக்ஸ்
1: என்ன மட்டும் இல்ல தொடர்ந்து
0: அண்ட் டு ஸ்டாப் அப்போசிஷன் பார்ட்டி
1: ஒவ்வொருத்தரையும்
0: இன் ரைசிங் குவெஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் கவர்மெண்ட்.
1: அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பர்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: டிஎம்கே எம்எல்ஏ

0: Welcome back. You're watching NDTV Newsroom, and let's focus now on Tamil Nadu, where there's been a fresh political face-off that has taken place in the Tamil Nadu Assembly, with the budget session taking place today. This is a fresh face-off, and Leader of Opposition Udayanidhi Stalin slammed this budget as a zero budget, saying there's nothing new and accusing the government of merely renaming schemes that had been introduced by the earlier DMK government. Earlier on in the Assembly, TVK launched a sharp attack on the DMK over corruption, claiming only a Vijay-led government can ensure clean governance and uphold social justice. The party also renewed its demand that NEET should be scrapped, calling for MBBS admissions in Tamil Nadu to be based on the class 12 marks in the wake of repeated paper leak controversies. Meanwhile, the government also doubled down on its youth and education push, unveiling big ticket allocations for bicycles, school modernization, campus cleanliness, laptops, as well as AI training for 5 lakh students by 2031. Well, NDTV spoke with Udayanidhi Stalin. Listen in.
1: What would you say about this budget, sir, in one word?
2: Zero budget.
1: Okay. So, any other things? Poll promises were also not part of
2: nothing, the nothing was announced. They've just changed the name of the schemes that was implemented by us, the DMK government. It's a totally zero waste of total zero budget.
1: Thank you, sir.
0: All right, Leader of Opposition Udayanidhi Stalin there, who remember was arrested yesterday. It was a whole day of high drama in Tamil Nadu after Udayanidhi was arrested over his alleged remarks against Trisha. Well, he may have walked out on bail and attended assembly today, but the political battle over his arrest for the alleged double meaning remark is only getting fiercer. The DMK has dubbed the arrest political vendetta. Party Chief MK Stalin has accused the Vijay government of trying to intimidate Udayanidhi, saying arrogance paves the way for destruction. The TVK, however, is standing firm. It says the issue is about respecting women and upholding the rule of law, not political revenge. Minister Adhav Arjuna has thrown down the gauntlet, daring Udayanidhi to resign as an MLA and contest without the DMK banner, and claiming even a common woman candidate could defeat him.
3: அறுபது வருஷ வரலாற்று தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு முத ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானி ஒருத்தர் நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பச்சரத்துக்கு. ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான்.
4: ஐ கண்டம் த ஸ்பீச் ஆஃப் உதயநிதி, ஸ்ட்ராங்லி கண்டம். அன்சிவிலைஸ்ட் ஸ்பீச், அன்சிவிலைஸ்ட் ஸ்பீச். ஐ கண்டம் ஹி ஸ்பீச், பட் தீஸ் ஸ்பீச்சஸ் வில் நாட் ஹேம்பர் எனி திங் டு த கவர்மெண்ட் ஹெடட் பை மிஸ்டர் ஜோசப் விஜய். ஹி வில் கேரி ஆன். ஜோசப் விஜய் வில் சக்சஸ்ஃபுல்லி ரன் த கவர்மெண்ட் ஃபார் தீஸ் 5 இயர்ஸ். He will come back again after 5 years.
5: Everybody agrees that it was an obscene remark. I never heard of that too from a very senior leader. So definitely this government has a responsibility to ensure that no one can escape the rule of law by after committing such a despicable crime. So

0: Shifting our focus to Tamil Nadu now. The Tamil Nadu budget has triggered a fresh political face-off inside the assembly. LOP Udayanidhi Stalin has slammed the budget as a zero budget, saying that there's nothing new and accusing the government of merely renaming schemes introduced by the DMK. Earlier, TVK launched a sharp attack on the DMK over corruption, claiming only a Vijay-led government can ensure clean governance and uphold social justice. The party also renewed its demand to scrap NEET, calling for MBBS admissions to be based on class 12th marks in the wake of repeated paper leak controversies. Meanwhile, the government doubled down on its youth and education push, unveiling big ticket allocations for bicycles, school modernization, campus cleanliness, laptops, and even AI training for 5 lakh students by 2031. This is perhaps the various schemes the TVK has put forth at the Tamil Nadu Assembly today. Earlier, Udayanidhi Stalin, the LOP, spoke with NDTV regarding the Tamil Nadu budget session and also the fact that he was arrested and bailed within 4 hours. Take a listen.
1: What would you say about this budget, sir, in one word?
2: Zero budget.
1: Okay. So, any other things, poll promises were also not part of
2: nothing, the budget? Nothing was announced. They've just changed the name of the schemes that was implemented by us, the DMK government. It's a totally zero, waste of, total zero budget.
1: Thank you, sir. In one word, what would you say about this budget, sir, in one
2: zero,
1: word?
2: Zero budget.
1: Okay. So, any other things, poll promises were also not part of
2: nothing,
1: the
2: budget? Nothing was announced. They've just changed the name of the schemes that was implemented by us, the DMK government. It's a totally zero, waste of...
0: So you heard Udayanidhi Stalin, they're speaking with NDTV saying that it's a zero budget. There's, of course, been a showdown between TVK and DMK in Tamil Nadu so far. Udayanidhi Stalin may have walked out on bail, but the political battle over his arrest for the alleged double-meaning remark is only getting fiercer. The DMK has dubbed the arrest political vendetta. Party chief MK Stalin has accused the Vijay government of trying to intimidate Udayanidhi, saying that arrogance paves the way for destruction. The TVK, however, is standing firm. It says that the issue is about respecting women and upholding the rule of law, not any kind of vendetta, not any kind of revenge. Minister Adhav Arjuna has now thrown down the gauntlet, daring Udayanidhi to resign as MLA, contest without the DMK banner, and claiming even a common woman contestant could defeat him.
3: இது அரசியலோ பழி வாங்கலோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழி வாங்கணும்? 60 வருஷம் வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. இங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு முத ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானி ஒருத்தர் நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டு ரெடி, சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பச்சாரத்துக்கு, ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான்.
4: ஐ கண்டம் த ஸ்பீச் ஆஃப் உதயநிதி, ஸ்ட்ராங்லி கண்டம். அன்சிவிலைஸ்ட் ஸ்பீச், அன்சிவிலைஸ்ட் ஸ்பீச், ஐ கண்டம் ஹி ஸ்பீச். பட் தீஸ் ஸ்பீச்சஸ் வில் நாட் ஹேம்பர் எனி திங் டு த கவர்மெண்ட் ஹெடட் பை மிஸ்டர் ஜோசப் விஜய். ஹி வில் கேரி ஆன். ஜோசப் விஜய் வில் சக்சஸ்ஃபுல்லி ரன் த கவர்மெண்ட் ஃபார் தீஸ் 5 இயர்ஸ். He will come back again after 5 years.
5: Everybody agrees that it was an obscene remark, and never heard of that too from a very senior leader. So definitely this government has a responsibility to ensure that no one can escape the rule of law by after committing such a despicable crime. So